நமஹ. சத்குரே நமஹ. ஸ்ரீ குருதேவே நம. ஆஷ்பதே சிம்ரோ சிமர் சிமர் சுகுபாவு கலகலேஸ்தன மாஹி மிட்டாவு. சிம்ரோ ஜாஸ் விசம்பர் ஏக நாம் ஜபத் அகனதனேக. வேத புராண சமர சுத்தாக்கர கேனே ராம் நாமி காக்கரு. கினிக்கா ஏக ஜிஸ் ஜீவ சாவே தாக்கி மே மாகனே நா ஆவே. காக்கி ஏக தர துஹாரோ நான் குண்சங் மோய் உதாரோ. சுக் மனே சுக் அமிர்த பிரபநாம பகத ஜனாக்க மன் விசராம ரஹா. பிரபு கா சிமரன் கர்பநாவச பிரபு கா சிமரன் தூக் ஜமன. பிரபு கா சிமரன் கால் பருஹர பிரபு கா சிமரன் தூஷ்மண்டர. பிரபு சிமரத் கதிபிகன்னா லாக பிரபு கா சிமரன் அந்தின் ஜாக. பிரபு கா சிமரன் பௌனாபியாப்ப பிரபு கா சிமரன் தூக்னா சந்தாப. பிரபு கா சிமரன் சாதிக சங்க சரவணிதான நாரக ஹரி ரங்க. பிரபு கா சிமரன் ரித் சித நாவ் நிந்து பிரபு கா சிமரன் ஜான தியான தத் புத். பிரபு கா சிமரன் ஜப்த பூஜா பிரபு கா சிமரன் வின்ச தூச. பிரபு கா சிமரன் தீர்த்தி சுனானி பிரபு கா சிமரன் திருக மானி. பிரபு கா சிமரன் ஹோய் சோபலா பிரபு கா சிமரன் சுபுல் பலா. சே சிம்ரஹ ஜினியாப் சிம்ராய் நானும் தாக்க லாகுபாய். பிரபு கா சிமரன் சப்தே மூச்சா பிரபு கா சிமரன் ஊத்ரே மூச்சா. பிரபு கா சிமரன் திருஷ்ணா புஜ பிரபு கா சிமரன் சப்கி சூஜ. பிரபு கா சிமரன் மாஹி ஜம்த்ராசா பிரபு கா சிமரன் பூர்ணியாசா. பிரபு கா சிமரன் மன் கி மல ஜாயே அமிர்த நாமிருத மாஹி சமாய். பிரபு ஜீவ சேஷ்டாத் கி ரசனா நானு ஜன்கா தாசம் தஸ்னா பிரபு கோ சிமரஹ சேதன மந்தே.